கல்கி 2898 AD. ரஜனா குமார். சங்கீதம் சந்தோஷ் நாராயணன். ஆலாபனம் சஞ்சித் ஹெக்டே, தி சந்தோஷ் நாராயணன் எனிவர்.

சித்திரம் காக்க காக்கா, ரஜனா தாமரை, சங்கீதம் ஹாரிஸ் ஜெயராஜ், கே கே சுஜித்ரா என்பவர் ஆலபிச்சது.